சபரி வானொலி நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் மனோ சொன்னலதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள், கோவை சேரன்மாநகர் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான், உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோம். தொடக்கத்தில் பாண்டிதுரை இந்த படத்திலிருந்து மல்லியே முல்லையே, இதோ இந்த பாடல் சொன்னல்லதா மனோகுரலில். மல்லியே சின்ன முல்லையே, இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

தொடக்கத்தில் ஒரு அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, மனதை தொட்ட பாடல், சிறப்பான பாடல், அருமை பாடல், அருமை, சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. அடுத்து சின்ன மாப்பிள்ளை, இந்த படத்திலிருந்து காட்டுக்குயில் பாட்டு சொல்ல, இதோ இந்த பாடல்.

பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள், எனக்கு ரொம்ப பிடித்த பாடல், கேட்க கேட்க இனிமை, சரியான பாடல், பாடல் இனிது நன்றி என்று பாடல் தேர்வு செய்த சகோதரர் ராஜேஷ் அவர்களுக்கு நன்றி, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. அடுத்து நம் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று வாருங்கள். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் கோவை பாடல்களை தொகுத்து அனுப்பிய ராஜேஷ் மற்றும் அவருடன் புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி, கும்பகோணம் மனோகரண்ணா, நான், நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் மனோ சொன்னல்லதா பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த பாடலுக்கு செல்வோமா? இது நம்ம பூமி. இந்த படத்திலிருந்து ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்குற பார்வைதான் பாடல் பாருங்களேன். இது எப்படி ராஜேஷ் ஐயா அவர்களே, இது நம்ம பூமி என்று படம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், ஆனால் இந்த படத்தில் இந்த பாடல் இருக்கின்றது என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்று தெரியவில்லை. சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு போக்கிரி ராத்திரி பார்க்குற பார்வை, இதோ இந்த பாடல்.

அமைதியான அழகான மென்மையான வரிகளில் பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் அக்கா என்றும். வாருங்கள் தம்பி. நன்றி. இதுவரை கேட்காத பாடல் மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி நன்றி. அடுத்து தேன்மொழி சகோதரி அவர்கள், பாடல் அருமை, அருமையான பாடலை தேர்வு செய்வது திறமைதான், சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ராஜேஷ் ஐயா அவர்களுக்கு தான் இந்த திறமை, சூப்பர் பாடல் இனிது, நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து எங்க முதலாளி இந்த படத்திலிருந்து கொல்லிமழை சாரலிலே, இதோ இந்த பாடலுக்கும் குரல் கொடுத்தவர் அவர்களே தான் மனு சொன்னல்லதா. இங்கு அப்படி இப்படியுமாக ஒவ்வொரு தூறல் விழுந்தது நான் இருக்கும் பகுதியில். ஆனால் சாரலும் இல்லை, தூறலும் இல்லை, இடிதான் இடித்து கொண்டிருக்கின்றது. சரி போகட்டும். கொல்லிமலை சாரலிலே நம் இதயராகம் நிகழ்ச்சியில் சபரி வானொலியில் நினைவோமா? இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். கொல்லிமலை மழை சாரலிலே, சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், மகேஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் தம்பி. ஸ்டார் தமிழ் சேனல் ஒரு அழகான ஒரு பதிவை போட்டுள்ளார். கோவை சரளா போல இருக்கின்றது, எனக்கு சரியாக புலப்படவில்லை என் கண்களுக்கு, சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் எட்டி எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், ஆஹா நிகழ்ச்சி இருக்கின்றதா இல்லையா என்று. வாருங்கள் வாருங்கள் தம்பி, நிகழ்ச்சி இருக்கின்றது. நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது, அழகான இயற்கை சூழ்ந்த மலைத்தொடர், பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் உள்ளது, அழகான இயற்கை சூழ்ந்த மலைத்தொடர், பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஆம் தம்பி, நானும் அந்த இடம் போயிட்டு வந்திருக்கோம். அங்கு வந்து ரொம்ப விசேஷம் என்னவென்றால் தேன் தான். அந்த நாமக்கல் மாவட்டத்திற்கு போயிட்டு வந்து மறுபடியும் மேகமலைக்கும் போயிட்டு வந்தோம். அங்கேயும் தேயிலை தோட்டம், திராட்சை தோட்டங்கள் ஃபேமஸு. அங்கே பார்ப்பதற்கு இயற்கை சார்ந்த இடம்தான். நானும் சென்று வந்துள்ளேன் இந்த இடத்திற்கு, சிறப்பு. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், ரகுபதி அவர்கள் எட்டி எட்டி பார்த்ததற்கு, வாங்க நாட்டாமை அண்ணா, உங்களைத்தான் வலைவீசி தேடிட்டு இருந்தோம் என்று ஒரு சிறப்பு. வரட்டும் வரட்டும். அடுத்து சூரிய வம்சத்தில் மணிவண்ணனும் சரத்பாபு சரத்குமாரும் அந்த வாத்து மேய்க்கிற இடத்துல ஒரு சீன் வரும், அது போல் மறைந்து மறைந்து வருகிறார்கள். யார் இதில் யார் ரகுபதி, யார் இது அறிவழகன் என்று தெரியவில்லை, புலப்படவில்லை, சூப்பர். அடுத்து நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள் கொல்லிமலையை கண்முன் கொண்டு வந்துள்ளார்கள், சிறப்பாக ஆடி பாடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள் அனைவருக்கும் என் இதமான இதயங்கிணைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். அடுத்து தாய்மொழி, இந்த படத்திலிருந்து சிங்காரமானே பூந்தேனே, இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் மனோ சொன்னலதான்.

அழகான அருமையான பாடல் சிங்காரமாக ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் சின்ன குழந்தையாக மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி பாடலை கேட்டு ரசித்து கொண்டு, சிறப்பு சிறப்பு தம்பி, சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், இதோ வந்துட்டே என்று ஒரு மயிலை கண்முன் கொண்டு வந்து மயிலாட்டம் ஒயிலாட்டமாக ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு ரகுபதி தம்பி அவர்களே. அடுத்து அறிவழகன் மங்கை, மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், பாடல் மிகவும் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் மனோ சொன்னல்லதா இருவர்கள் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரர் ராஜேஷ் அவர்களுடன் சகோதரிகள் புவனேஸ்வரி, ராஜேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா, நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:32. அடுத்து அமைதிப்படை. இந்த படத்திலிருந்து சொல்லிவிடு வெள்ளி நிலவே, இதோ இந்த பாடல்.

என்ன ஒரு அழகான மென்மையான சோக வரிகளிலும் சுகமான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்கள் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் சிறப்பு நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், சொல்லிவிடு வெள்ளி நிலவே இந்த பாடலுக்கு வண்ண வண்ண நிலவோடு கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஏனென்றால் நாளை அமாவாசை என்று முழு நிலவை கண்முன் கொண்டு வந்த ரகுபதி தம்பி அவர்களுக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், இது தங்க நிலவு வெள்ளி நிலவு அது, இது தங்க நிலவு நிலவுகளாக குவித்து உள்ளார். சிறப்பு சிறப்பு நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், இதை இணைந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் என்றும் பாராட்டியுள்ளார். ஒலித்த பாடலுக்கு சிறப்பு. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், ரகுபதி தம்பி போட்ட ஒரு பதிவுக்கு இதுதான் வெள்ளி நிலவா, இருக்கட்டும் இருக்கட்டும் என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சிறப்பு. அடுத்து தேன்மொழி அவர்கள், பாடலை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறேன், பதிவு போட இயலவில்லை, மூணே முக்காலுக்கு பிறகுதான் பாடல்கள் அருமை. எங்கே மூணே முக்கால் ஆகிவிட்டது? 3:38 தானே ஆகியிருக்கின்றது சகோதரி. பரவாயில்லை, வேலையும் பாருங்கள், பாடலும் கேளுங்கள், பதிவு போடவில்லை என்றாலும் பரவாயில்லை, ஓகேவா? சரி நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், சரிக்கு சரிக்கு விழுந்துக்கிட்டே ஓடுறது விழுறது மல்லாக்க படுகிறது, பாட்டில் கையிலேந்தி ஒரு கிண்ணத்தை ஏந்துகிறேன், ஏன் ஏன்றது, இதுதான் அவருக்கு பெரும் பொழப்பாகிவிட்டது. சிறப்பு சிறப்பு. ஏனென்றால் பஞ்சாயத்து தலைவர் என்றது இப்படி தான் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பஞ்சாயத்தில் வெற்றி பெறுவார், ஒவ்வொரு பஞ்சாயத்தில் வெற்றி பெறாமல் வருவார். இது போல தான் சரிக்கு விழுந்து வருவார். இதுதான் ஒரு எடுத்துக்காட்டு. சூப்பர் சூப்பர் தம்பி. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், தங்க நிலவை கண்முன் கொண்டு வந்து வண்ண மேகத்தில் தங்க பிறையை நட்சத்திரங்களை கண்முன் கொண்டு வந்து அழகாக காட்டியுள்ளார் நம் மகேஷ் தம்பி அவர்கள். சிறப்பு. நிலவில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்கள், உங்கள் மகேஷ் என்று ஜோடியுடன். சிறப்பு சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ரகுபதி போட்ட பதிவுக்கு இவர் நீங்கள் தான் சரிக்கு சரிக்கு விழுவீங்களா? நான் பாருங்கள் காரிலே ரேஸ் ஆகி சரிக்கு சரிக்கு விழுவேன் பாருங்கள் தம்பி. அவர் சரிக்கு விழுவுறது எந்த ஒரு உடம்புக்கும் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது, ஆனால் நீங்கள் சரிக்கு விழுவுறது உடம்பு சுக்குநூறாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட விளையாட்டு வேணாம் மகேஷ் தம்பி. சிறப்பு. பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஆனழகன் இந்த படத்திலிருந்து கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி, இதோ மனோ சொன்னலதா குரலி இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், ரகுபதி தம்பி அவர்கள் சிறப்பான பாடல், அருமை, அடக்கடவுளே என்று பாராட்டியுள்ளார்கள். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் ஒரு காமெடியை கொண்டு வந்துள்ளார், வடிவேலை வைத்து. இது எனக்கு அந்த படம் ஞாபகம் வரவில்லை. ஒரு விரல் கிருஷ்ணாராவ் கச்சேரியில் பாடிக்கொண்டிருப்பார். அப்பொழுது வடிவேலு முன் சீட்டில் உட்கார்ந்து இதயம் வெடித்து நாக்கை தள்ளி நீ சாக போறடா அப்படின்னு ஒரு சாயலாக ஒரு ஜாடை. ஆனால் அது அல்ல, இது வேற. அதை கண்டுபிடித்து அவர் நான் பாடுறதே நான் இதை வெடித்து நாக்கு தள்ளி நான் சாகணுமா என்று அங்கே பெரும் ஒரு கெலாட்டவே நடக்கும் அந்த காட்சி. சூப்பர் சூப்பர். பதிவு என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஏதோ பாடல் வந்தது, ஏதோ பாடல் போட்டோம், ஏதோ நிகழ்ச்சியை நடத்தினோம், ஏதோ பதிவு வந்தது படித்தோம் என்று இல்லாமல் இப்படி ஒரு சிறப்பான ஒரு அழகான ஒரு காமெடியான நகைச்சுவையான பதிவுகளை பார்க்கும் பொழுது நெஞ்சத்திற்கும் மனதிற்கும் இதமாக உள்ளது. சிறப்பு சிறப்பு ரகுபதி தம்பி அவர்களே. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் கூடையில் என்ன வாரி கொண்டு வந்திருக்க என்று தெரியவில்லையே. சிறப்பு. அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், கண்ணே இன்று கல்யாண கதை கேளடி என்ற ஒரு சோகத்துடன் உட்கார்ந்து அந்த சோகத்தை பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். அடுத்து மகேஷ் தம்பி அவர்கள், ரகுபதி தம்பி போட்ட பதிவுக்கு வடிவேலை கண்முன் கொண்டு வந்ததற்கு நீங்கள் தான் நாக்கை தள்ளி இதை வெடித்து சாவீர்களா, அதோ பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் என்று ஒரு வெயிட்டை தூக்கி ஆனால் தலையில் போடவில்லை, மூக்கை உடைக்கவில்லை, கீழே தள்ளி விடுகிறார். சிறப்பான பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து மகேஷ் தம்பியும் ரகுபதி தம்பி அவர்களும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு நீ குத்து நான் குத்து, உன் மூக்கு போகணும் என் மூக்கு போகணும், உன் இதயம் வெடிக்கணும் என் இதயம் வெடிக்கணும் என்று சரியான ஒரு சண்டை காட்சி. இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், சமாதானமாகவும் பாடலை கேட்போம் தம்பிகளையா. சிறப்பு சிறப்பு. அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக இன்று ஊர் பேரே மறந்து விட்டேன் இந்த காமெடியில்.

கோவை ராஜேஷ் தம்பி அவர்களின் தொகுப்பில் இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் மனோ சொன்னலதா இருவர்கள் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் நம் நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் 3:49. அடுத்து பாடலுக்கு செல்வோமா? கண்மணி இந்த படத்திலிருந்து கண்மணியே காதல் வாழ வேண்டும். இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம். ரகுபதி தம்பி, மகேஷ் தம்பி அவர்களே சண்டை போடாமல் சமாதானமாக இந்த பாடலை கேட்டு நாம் அழகாக ரசிப்போமா? சமாதானமாகி விடுங்கள் தம்பி அவர்களே, கை கொடுங்க. இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல், சூப்பரான ஒரு வரிகளில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேய சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒரு காமெடி நடந்ததல்லவா, ஒரு விரல் கிருஷ்ணாராவ் அவர்களுக்கும் வடிவேலு என்று, அந்த படம் பெயர் எனக்கு தெரியவில்லை என்று குறிப்பிட்டேன். அதற்கு ரகுபதி தம்பி அவர்கள், எங்கள் ஊரில் ஒரு ராஜகுமாரி, ஓ எங்கள் ஊரில் ஒரு ராஜகுமாரி பாக்யராஜ் படம் என்று குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நான் படத்தை பெயரை மறந்துவிட்டேன். சிறப்பு ஞாபகப்படுத்தியதற்கு நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், போனை நோண்டிக்கிட்டே இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என்று ஒரு வாழ்த்தை இதயங்கணிந்த வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டுள்ளார்கள். அடுத்து மகேஷ் தம்பி, ரகுபதி தம்பி அவர்களும், சண்டை போடாமல் கை கொடுங்கள் என்று சொன்னேன் அல்லவா, இருவரும் கை குலுக்கி கொண்டு சூப்பர் என்றும் பாராட்டி பொஸ்பானம் விட்டு இரு நண்பர்களுமாக அழகாக ஆடி பாடிக்கொண்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள் வான வேடிக்கையுடன். இப்படித்தான் இருக்க வேண்டும், அருமை தம்பிகள் என்றால் இப்படித்தான். சூப்பர் சூப்பர். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், ஐயோ இப்போ பாருங்க பாடிய பாடல்தான், என்ன பாடிய பாடல்தான், கண்மணி காதல் வாழ வேண்டும் என்று தானே பாடி சென்றது. நன்றி நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் நன்றி. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அம்மா வந்தாச்சு இந்த படத்திலிருந்து, நந்தினி நந்தினி ஓ நந்தினி, இதோ இந்த பாடல்.

சிறப்பான அழகான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. அடுத்து தங்கக்கிளி இந்த படத்திலிருந்து நான் தேவதேவி இதோ மனோ சொன்னல்லதா குரலில் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக நம் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டு பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கும் நேயர் சொந்தங்கள் சோலச்சேரி தேன்மொழி அவர்கள் மற்றும் மேச்சேரி அறிவழகன் தம்பி ரகுபதி அவர்களும் மற்றும் நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்களும் ஆரணி பிரகாஷ் தம்பி அவர்களும் தனிப்பக்கத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய கோவை ராஜேஷ் ராஜேஸ்வரி புவனேஸ்வரி மற்றும் கும்பகோணம் மனோகரண்ணா நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் மாலை 4:02. அடுத்து இதோ பாடலுக்கு செல்வோம். தங்கக்கிளி இந்த படத்திலிருந்து நான் தேவதேவி இதோ இந்த பாடல். நாகர்கோவில் மகேஷ் தம்பியவை மறந்துவிட்டேன். அவர் மண்டையை புலப்பார், எனக்கு டீயும் தரமாட்டார் 4 மணிக்கு. இவர்களுடன் நாகர்கோவில் மகேஷ் தம்பி அவர்களும் பாடலை கேட்டு நாம் அனைவரும் ரசித்து கொண்டிருக்கின்றோம். இதோ பாடலுக்கு செல்வோம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், திருக்குவளை கார்த்திகேயன் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, ராஜேஷ் அண்ணா பாடல்கள் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் மனோ சொன்னலதா இருவர்களும் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள், பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம் நாம் அனைவருமாக. அடுத்து பில்லா இந்த படத்திலிருந்து வெட்டு கிளியே வெட்டி வந்த வெட்டி வேர் வாசம், இதோ இந்த பாடல்.

0: அழகான அருமையான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. பாடலை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல். ஹலோ, வணக்கம், வாங்க.
1: நன்றி
0: ரஜேஷ், நன்றி. என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய சகோதரருடன் ஒரு சிறு உரையாடல் உரையாடி சென்றார். கேட்டு ரசித்தோம் அல்லவா? நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். கோகுலம் இந்த படத்திலிருந்து புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே, இதோ மாலை பொழுதினிலே ஒலிக்கும் நேரம், 4:15 இந்த பாடல். கோகுலம் படத்திலிருந்து புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே இந்த பாடலை கேட்டு ரசித்துவிட்டு நம் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம்.

நம் நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கோவை ராஜேஷ் அவர்களின் தொகுப்பில் மனோ சொர்ணலதா இருவர்கள் இணைந்து பாடிய ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் நிலையக்குனர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.